0: கேசர்வத்திர் பேச
1: கேசர்வத்திர் கால கேசர்வத்திர் பால
0: கேசர்வத்திர் ஹந்தா கேசர்வத்திர் கந்தா
1: கேசர்வத்திர் பேகி கேசர்வத்திர்
0: கேசர்வத்திர்